தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தரி ததன தஜனு தஜனு தத்திமி ததிமி தச்சனு தக்கிட தரித தனத தனுத திமித தகனம்